0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by Shine Smarter this season with Malabar Golden Diamonds Smart Exchange. Making charges மாத்திரம் பே செய்து நீங்களுடைய பழைய 22 கேரட் சொர்ணாபரணங்கள் அது எவ்வளவு நின்று வாங்கியதாடங்கிலும் ஸ்வாப் செய்யும் டாஸ்லிங் நியூ டிசைன்ஸுமாய்
1: in association with
2: Commercial Bank. We are saving more turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream. Dream bigger.
3: And Lulu, hypermarkets, supermarkets, and department stores where the world comes to shop.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by Shine Smarter this season with Malabar Golden Diamonds Smart Exchange. Making charges மாத்திரம் பே செய்து நீங்களுடைய பழைய 22 கேரட் சொர்ணாபரணங்கள் அது எவ்வளவு நீங்க வாங்கியதாடங்கிலும் ஸ்வாப் செய்யு டாஸ்லிங் நியூ டிசைன்ஸுமாய்
1: in association with
2: Commercial Bank. We are saving more. Turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream. Dream bigger.
3: And Lulu, hypermarkets, supermarkets, and department stores where the world comes to shop. Just

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by shine smarter this season with மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஸ்மார்ட் எக்ஸ்சேஞ்ச் மேக்கிங் சார்ஜஸ் மாத்திரம் பே செய்து நீங்களுடைய பழைய 22 கேரட் சொர்ணாபரணங்கள் அது எவிடிருந்து வாங்கியதாங்கிலும் ஸ்வாப் செய்யும் டாஸ்லிங் நியூ டிசைன்ஸுமாய்
1: in association with
2: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
3: and lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop just feel

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?